0: அங்க வந்த குனிலே நின்று விளையாட அமர குத்தது அறியில
1: அறியின பாட்டு படிக்கும். அது பாடண்ட அறியின பாட்டு படிக்கும். கிளாஸ்ல பாடுற பாட்டு படிக்கும்.
0: இங்கேக்குமில்ல ஒரு பாக்க அங்கேக்குமில்ல ஒரு பாக்க ஆன குலுக்கி விதில்ல பிதேச கத்த அண்ணன் வச்சப்ப வாங்க உணவ
1: வேற பாட்டு படி.
0: அங்க வான கோணில நின்று நின்று அம்பில் அம்பிருக்கிறக்குள்ள கும்மலே அம்பிருக்கிறக்குள்ள ിട്ടു വെക്കാം കുഞ്ഞിലെ വാവേ കഥ കേട്ടല്ലേ ചിരി തൂതിൽ ഉടങ്ങി ഇറങ്ങി എന്ന് വേ കഥ എഴുതി പാട്ട്
1: എത്ര മതി ആണ്.